0: அரகூட்டம் ஸ்வாக அரகூட்டம் ஸ்வாக அரகூட்டம் ஸ்வாக அரகூட்டம் ஸ்வாக
1: ஷுபோய் பாதிஷா
0: பென் டயர் ஹே ஃப்ளை பாய் yeah I'm a life up in high boy yeah tu rakh teri rai boy